ஏ இந்த பழம் மிஸ் பண்ணேன். மை லவ்விங் வலை ஒன் டு சர்வ் தி கிங், ஓ த ரேஜிங் சீஸ் அண்ட் த ஒன் ப்ளூ ஹை ஃபுட் பேட்டட் மீ ஃப்ரம் மை செலர் வை. ஓ ஃபாதர் ஃபாதர் பில்ட் மீ ஸ்மால் போட் ஃபார் இட்ஸ் ஆன் தி ஓஷன் ஐ மீன் டு ஃப்ளோட். Hey, to such valleys and mountains I watch maiden choir for my sailor wife. I wasn't long sailing but a day or two when I met a French fleet, yes, and her crew. Cried the captain, captain, will you tell me true, does my loving Willy sail aboard with you? What sort of clothes does your Trula wear? And then I'll tell you if he's here. He wears a silk green jacket trimmed all around and his curly mustache as they hang down. Oh no, my dear maiden, your love is not here. But what